சனு தாம் தத்தும் தீம் தத்தை தாம் தபம் தீம் தபம் தை சுந்தர கண்டரே தாக்கு குஜம் கும் கும் கும் கும் தரிக்கு குஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் தாக்கு குஜம் கும் தரிக்கு குஜம் கும் தரிக்கு நத்தும் தரிக்கு

0: பாசுபதவம் படைதவனோ ஆக்ரஹதொழு எதுராதோ அரிகளோ நிகிரகிசோ வியாக்ர நிவனோ உக்ர பிரதாபி
1: உக்ரப்பிரதாபி சபையொழகே திரௌபதி